0: போடுற போடல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வைப்பேன்
1: சாந்து புட்டு